கதா அஷ்டபதி சாதுக சங் முகோஜலோத சா சங் மால சகலீகோத சாதுக சங் பெட்டேபமான் சாதுக சங் பிரகட சுகியான் சாதுக சங் புஜபுரம் நேரா சா சங் சபோதன பேரா சாதுக சங் பாயனாம் ரத்தன சாதுக சங் ஏகுபர ஜதன சாதுகி மெஹமா பரணே கௌன புராணி நானுக சாதுகி சோபா பர மகேசமானி சாதுக சங் அகோச்சர பிலாய சாதுக சங் சதா பர புலாய சாதுக சங் ஆவே பஸ் பஞ்சா சா சங் அமிர்த ரச பஞ்சா சா சங் சபகீரேன் சாதுக சங் மனோகர பயன சாதுக சங் ந கதுஹுதாவ சா சங் அஸ்தத்மன பாவ சாதுக சங் மாயா தேவன் சா சங் நானு பிரப் சுப்ரசன்ன சா சங் துஷ்மன் சமீத சாதுக சங் மகாபுனீத் சா சங் கிசவ நஹி பேர் சாதுக சங் நா பிங்கா பேர் சாதுக சங் நாஹி கோமந்தா சா சங் ஜானே பரமானந்தா சாது

ரத்தனஞ்சன குருமுகபாயா தேசு கிஷவர் நாகி திருஷ்டாயா நாம தன்னாம ருபுரங்க நாம சுகர்நாமகா சங்நாம ராஜோ ஜாந்திரபதானே மந்தன்நாமே நாம சமானே ஊடுத பேட்ட சோபத நாம கவுனானங்க ஜனகேசத காம்புல்லோ ஜாஜே பாதன் ராத பிரபனே ஜனக்கு இன்னி தாத் கரே பகதாத்தம் கேச்சாய பிரபனே சிவம் ரஹ சமாய ஜோ ஹோ வாஹ வசு ஜன்ன பிரபனே கவு கும்பஷானே திஸ்கி மேமா கவுன பகானாவும் திஸ்கா குன்கா ஏகனா ஜான்னாவும் ஆட் பேர் பிரபசே சூரே கவுனானுங்க சே ஜன பூரே மன மேரே தினக்கு ஓட்டலே மந்தன பனா தென் ஜன தேஹே ஜஞ்சனபரா பிரபு பிஷாத்தா சோஜன் சர்வதோக்கா தாத்தா திஸ்கி சரண சர்வசுக பாமே திஸ்கே தர்சப்பா மிட்டாமே அவர் சியானம் சகலீஷாடு ஜனகி தூ சேவா லாக அவன் ஜானோமி தேரா நானக ஜனகே புஜோ சதபேரா சலோக சதபுருக ஜேன ஜானியா சத்குரு திசகா நாவும் திசகா சங் சுகுதராய நானக ஹர் குணங்கா அஷ்டபதி சத்குரு சிக்கி கராய பரதபால சேவோ கோகுரு சதா தயால சேகி கோரு துர்மத் மலஹராய குருபச்சனி ஹர்நாம் உச்சராய சத்குரு சிக்கே பந்தன் காட்டாய குருகா சிக் விகார்த்தே ஹாட்டாய சத்குரு சிக்கோ நாம் தந்தே குருகா சிக் பட பாகி ஹே சத்குரு சிக்கா ஹலத பல சுவாரே நான் சத்குரு சிக்கோ ஜீனால் சமாரே குருகா கிரஹ சேவக ஜோ ரஹ குருகி ஆக்யா மனமே சஹயாப் சுகோ கர காஷனா ஜனாவே ஹர் ஹர் நாம் ரதா சத்யாவே மன பேச்சா சத்குரு கே பாசத் சேவகே காரஜரா சேவா கர்த்வயனே காமி திஸ்கோத் பிராப சுவாமி அவனீ கிருபா சியாவகரே நான்கு சோ சேவ குருகி மத்லே பீஸ் பிஸ்வே குருகா மன மன்ன சோ சேவக் பரமேஸ்வர் கீகத ஜன்